0: ஜனிட்ட ஆலத்துளி மாற்றியத் நவிட்டுவின்னாத்துவி கல்லுனானி கிவல்ல கிட்டங் மியூட் கிகத்தாலும் மியூட் கலுன்னி மியூட்டா பீட்டுள்ளா கூட்டியக்கசி துங்க சுற்றியாலோ மிகிசி தேமா நக்கஜோங்கும்மத் தான் ஜீபிடி நுங்கத்து சக்சே கொட்டப்பம நக்கஜோங்குலகைம்மத் துசாப்பிகினியாலும் மெய்யபூட் அம்மத்தோட்டாவனி துசாத்திட்டிலாம் மெமெகமித்தி மதலி மெமக்குட்டுவீட் கண்ணோ துசாத்திட்டவுலோ மங்காத்தா துசாப்பிகினியாக மெய்யபூட் அம்மல பிபல்லியாயுலகினியாக இல்லுங்க 7:30 பட் அம்மா கிறிஸ் பூலியா புலுனா புலுச்சி பட் கிறிஸ் பூலியா கல்லுனாரி தோர்னியாக இல்லுனே இலாக் துங்க சுட்டியாக பி கிசி தேமா துசலோ குசி இலாக் கானுங்கை தான் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி கன்சர்வேட்டிவ் கொண்டு தான் அம்மலு தான் கன்சர்வேட்டிவ் கொண்டு Sivulutti Pierre Polyev, Tallami Utilogotako, Albertami, Yoko Sakalong Matingilak, Kanupang Nato, William Mangak, Tako, Albert, Amalakani, Idian, Tako, Oyon, Ila, okay, Sangon Yata Kanui, Ningania Manga, Daviti Toga, Sutilogitan, Nato, Pinasoko Sitamak, Tisasoka, Tatu Zividinung, Tamaswamisan, or Okosaka, to do the second, to Salom Milabon.
1: 1336 kinakut atur lok simang ikut arige sang ni de ni kuyan ng ito alo ningin atu te hak to chingi chin na ga hak put sang na lu gut hanu jong ni gut we hak ningin arige sak ti isumali ok simag ut alo ngin suga lok ke tak sukit lo ohad lo ak de alo isum ni arige sak ti makwata bu ngin nak kitto mi yit mi suli yo alo ak tu ni Ohayo alo lisu. Anong nang ito kung namin yung likirlo at akayamik. Ukausok niyo tayo maalo sa inak. Anak panakta kaya akta nit suwit ilaanit. At yung maluwi akta luwit. Iyaw kong natunik. Kasi yan ito ako nga eh. Isumalo nga abigaso akti. Hanwila nga na kayo kung tigisungit. Kiyot siya daw hatta kong natukot suwit. Karati daw hatta kong natukot suwit lo. Suli yung lipindo kong nit. Canada mesebut ini sewaktu temajong ni yudi yun na kami ni aki si matriya ko na lok pata. Arige sewaktu ni simulok ti ohada lok si malok Quebec ni ilangat uhala lok si magibok email chuni. Canada o na suli yun ni nunak doa lutung ito. Kain na tema uhak ti yugulo Canada mi arig kalik si tayo yun tapay na tiyo di Aduh, waktu itu saya sahut lagi ya, waktu ini juga loh. Suli ini, tiada toko tahu si malu ini, biar halau si malu ini tu nih, hot rumah kita juga. Ima, karena tahu nak nunak dua lalu waktu ini 1898 ni, Quebec mod itu dihakut ini ni, Allah Cree, nunak si malu itu halau ini, James Bay ini tu nih, karena Nunak dua lalu si mabo, 1912 ni, kita kaya ulit si hati nak ulit ni ni, inyu inyu na bin ni, nuna tu halu si mabo ni ni, halu na alu tu, ati hak si mabo ni, Ungava District, Northwest Territories, Quebec mo ay tuti kitu, inyu ni nuna nga ta, temeri ko tao ni nga ni, ang ikaw tu hak mga ata, halu yan ni siya kusunigit. Quebec ang kedwin na lang ni rin nga tamak ko ni nga ang iyok na ako na akito ni nyong nanik. Itakita ako din ni nyong nakdoramit ay tiyo siya ako tisubit. Sunawa, abigas wakti ko din ita. Kakaya hatta ko makita nga ni nyong nakdoramit doon nga nakakalubo. Tinyang nita akita ko ya halakit to. Tapos tingit, tingwa ko doon nga makatumit. Sari daw na lukta haklun eh. Iman. Canada, apa semua apa tu yang ada cang melun di Quebec ni, tak kuning anu nanti kita kita untuk di sini macam ni untuk di seluruh Canada mu, Allah Canada, tiga ini saya tu yang ada cang, aksan saya tu yang nak ni, saya sih kita halu ni Canada, apa sahaja lihat ni ada picture nak halu tinggal ni, biar nak halu tinggal ni,